0: My Radio 90FM கேட்டறிஞ்சு கூட்டுகூடா
1: பச்ச தவக்கா
2: பழபழங்க
1: பழனி பச்ச
2: மினுமினுங்க
1: செங்கரட்டி
2: செவத்த பிள்ளை
1: கிண்ணா வந்தா
2: கிணக்கட்டி
1: உடும்பு
2: துடுப்பு
1: மகா
2: சுகா
1: பரங்கி
2: எட்டுமன் குண்டுமன்

0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ கூட்டுக்கூடா.
1: கொக்கு சீவ கொக்கு ஒரு கெண்ட மீன கண்டு வெறத்தாடி சிரிச்சான். கொக்கு சீவ